எதுவோ ஒன்று மனதிலே அடடா இருக்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதோ.

மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா, தரிபடாத நூறு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே வஞ்ச

0: My Radio 90 FM. கேட்டறிஞ்சு கூட்டுக்கூடா.
1: எதுவோ ஒன்று மனதிலே அடடா இருக்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதும்.